சிர தங்கி பக்கேன போர சிர தப்ப கேனப்பன் நொலி தாராவே தூர கோலரல்ல தானயங்க